0: மனம் வந்தே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மானத்தும் மாபோ போகுமே.
1: ஓணம் ஒரு வைபாண பூக்களம் போலே கலர்ஃபுல், சத்ய போலே பவர்ஃபுல். ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM ஹൃദയം நிறைய ஓணாசம்சகள்.

பழமகளும் பழமுதிரும் பொன் பார்வணவும் மதுமயலகரியில் அடிமுடியுலையுகையாய் பிரகிருதி துறந்துணரும் இவிட ஒருமையுடு ராகபாவ

0: மேடம் தடல் பூத்து
1: தும்பி பூக்களி கண்ணா தும்பி மன்னோ அத்தம் பொண்ணு பெருமெல்ல நீ வருதே போகட்டுதே ஓணமுடி கண்வா தும்பி பூ தும்பி பூவாளி தும்பி பூக்களி கண்வா தும்பி பொன் அத்தின பொன்னும் ஓடி ஓடி கேளம் உப்பிடி பப்படும் இப்படி சோடும் நீண்டி தும்பி ஓடி தும்பி பூக்களி காண்வா தும்பி
2: எந்த பேரு ரூபேஷ் நான் ஹாப்பி வேர்ல்ட் டூ கேஜி வித்தியார்த்தியான ദേശീയമാണ് ഓണം ചിങ്ങമാസത്തിലെ തിരുവോണം നാളിലാണ് ഓണം ആഘോഷിക്കുന്നത് പണ്ട് കേരളം ഭരിച്ചിരുന്ന അസുര ചക്രവർത്തിയായ മഹാബലി തമ്പുരാൻ നാട് കാണാൻ വരുമോ എന്നാണ് വിശ്വാസം

0: மனம் வந்தன்னே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மானத்தும் மாபோ போகுமே.
1: ஓணம் ஒரு வைபான பூக்களம் போலே கலர்ஃபுல் சத்ய போலே பவர்ஃபுல் ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM இன்டே ஹிருதயம் நிறைய ஓணாசம்சகள்.

0: குணம் வந்தன்னே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மானத்தும் மாபோ போகுமே.
1: ஓணம் ஒரு வைபான பூக்களம் போலே கலர்ஃபுல், சத்ய போலே பவர்ஃபுல். ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM இன்டே ஹிருதயம் நிறைஞ்ச ஓணாசம்சகள்.

தங்க மாறி ஊதாரி புட்டுக்கு நனி நாரி. ஐக்கு மூட்ட மீனாச்சி மூஞ்ச கை வினாலாச்சி.

0: மனம் வந்தே திருவாதிரகளை உணர்ந்தே மேலே மானத்தும் மாபோ போகுமே.
1: ஓணம் ஒரு வைபான பூக்களம் போலே கலர்ஃபுல், சத்ய போலே பவர்ஃபுல். ஏவர்க்கும் கம்யூனிட்டி ரேடியோ சாந்தோனம் 90.4 FM இன்டே ஹிருதயம் நிறைய ஓணாசம்சகள்.

0: மாசம் ஒண்ணு கூப்பிட்டாரு. சீக்கிரமா வா. ஒண்ணு மட்டும்தான் அவ இல்ல.
1: இல்லச்சு வந்துடுறேன்.